0: மார்னிங் போஜோ.
1: குட் மார்னிங், நமஸ்காரம், வெல்கம் டு மார்னிங் மோஜோ வித் மீ ஆர்ஜே அனாமிக. இன்று ஆகஸ்ட் 8 நல்லொரு சாட்டர்டே மோர்னிங் ஆனே. லைஃபில் நம்ம எப்பழும் எந்தக்கோ நேடா வேண்டிட்டு இங்கே ஓடிக்கொண்டிருக்கானே. பணம், வலிய வீடு, நல்லொரு கரியர், அங்கே அங்கே ஒருபாடு ஒருபாடு ஒருபாடு காரியங்கள். பட்சே ஈ ஓட்டத்தினிடையில் நம்ம சரிக்கும் எந்த அன்வீஷிக்கிறது? சிம்பிளாய்ட்டு பரையாணில் நம்ம எல்லாவரும் ஆத்தியகமாய்ட் ஆகிரிக்கிறது ஒரொற்ற காரியான சந்தோஷம் அதுவா ஹாப்பினஸ் அல்லே. பலப்பழும் நம்ம விசாரிக்கிறது லைஃபில் எந்தெங்கிலும் வலிய வலிய காரியங்கள் சம்பவச்சா மாத்தமே ஹாப்பி ஆகன் கழியூ என்னதான். பட்சே வலிய வலிய காரியங்களுக்காய்ட்டு வெயிட் செய்து நம்ம சுற்றியுள்ள ചെറിയ ചെറിയ சந்தோஷங்களே நம்ம எப்பழும் மிஸ் ஆறான பதிவு. ஈ ஹாப்பினஸினே குறித்து பரையனாய்ட்டு ஒரு ரீசன் உண்டு. இந்த ஆகஸ்ட் 8 நம்ம ஈ பண்ண ചെറിയ ചെറിയ சந்தோஷங்களே ஆகோஷிக்க வேண்டி மாத்திரமல்ல ஒரு திவசான நேஷனல் ஹாப்பினஸ் ஹாப்பன்ஸ் டே. ஈ திவசம் நம்மளோடு பரையிறது வளரே சிம்பிள் ஆயிட்டுள்ள ஒரு காரியம். சந்தோஷம் அல்ல ஹாப்பினஸ் என்னது நம்ம எவடையெங்கிலும் போயிட்டு பைச கொடுத்து வாங்கேண்ட ஒன்னே, அது தனியே சம்பவிக்கிற ஒரு காரியம். அதுகொண்டு தான் ஈ ஒரு திவசம் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒக்கி ஒன்று மாற்றி வைக்காம். காரணம் நம்ம எப்பழும் டென்ஷனடிச்சிருந்திட்டு பிரத்யேகிச்ச காரியமொன்னுமில்லலோ. நம்ம லைஃப் என்பது வளரே ചെറുതായിട്ടുള്ള ஒரு லைஃபான. நம்ம எப்பழும் சிரிச்சுக்கொண்டு சந்தோஷத்தோடு கூடி ஆஸ்வதிக்கானாய்ட்டு ஸ்ரமிக்காட்டோ. அப்போ எல்லாருக்கும் நல்லொரு சாட்டர்டே விஷ் செய்துகொண்டு இன்னத்தே மோர்னிங் மோஜோ இவட ஸ்டார்ட் செய்யாம் வித் எ பியூட்டிஃபுல் ட்ராக் ஃப்ரம் தி மூவி இஷ்டம்.

அடியே நீயே புஞ்சிரிச்சாரே வந்திரே, நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.

0: அற்றின்மொழி.
1: பிரமாதம் கவிதை கவிதை படி.
0: யூ ஆர் ஃபேவரிட் தமிழ் ஹிட்ஸ்.

0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக

தங்கடத்துக்கு தோதர்கள் டீம் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட டீம் தத்தி கிட்ட தன் தக்

சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரதீம் சரிகரத

மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயத மணிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயத மணிகள்